0: ஆர் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்ரே வேர் குவாரோ
0: ஆர் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ
2: ஹலோ கிளாஸ்

0: ஆர் மே பாச்சு
1: இட் யூனியோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர்குவாரோ
0: அலிஷானி
1: மார் மே பாச்சு இட் யூனியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சு
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மே பாச்சு
0: பிமார மே பாச்சு
2: யுவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காலு பேனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் சுன்கரே வேர் குவாரோ
0: யும் சுன்கரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ.

0: ஜெயிலில் பங்க எப்படி செய்யணும்? கொமிஷியல் டிரைவர் போயிங்க வில்லியம் இல்லாம உயோ வேணும்.
1: Pillón, chunque de huer cuaro. Pillón, chunque de huer cuaro. Pimara me pachu. Pimara me pachu. Iwan lang yo bido te. Iroko kalu pene. Iti winyo or radio. Iti winyo or radio.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: மார் மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ